என்ன தெரில தெரில வீடு சிறு அஞ்சல் லில் க்ரீக் ஊழித்தோ தெரில மிகரம் பட்டு மாற்றார் விடுங்க பட்டு மாட்டவன் ஒரு ஜர்ஜம் பட்டு லில் க்ரீக் ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜலஜம்பி ஜல

எங்க கோபத் மடலன் ஜலு அழைஞ்சாங்க. எங்க பீண்டுஜா மணிண்டுஜா ஏப்பங்க பல மடலன் மிஞ்சி கோபத் ஜலு அழைஞ்சாங்க. எங்க மீமி ஜரோ குஞ்சுங்கள கூட்ட மடோ நின்று மீமி குஞ்சுங்கள மடோ ஜலு அழைஞ்ச் புழங்க உழைஞ்ச் புழங்க உழைஞ்ச் மிஞ்சி மீமி கோபத் கழனியோட பீன் வந்து இன்னொரு மீமி பல் மடலன் உள்ளு ஜேலன் பல் படலன் கல்னன் வண்டி பல ஊனி சவுளிஞ்சுங்க மீமிஜிடு கல்னன் வண்டி பல சவுளிஞ்சாங்க மீமி என் ஜலங்கோட மிஞ்சி ஞாங்கனே மீமிஜடி பல ஊனானே மிஞ்சிட்டு பீன் வண்டி ஜம்மானன் எங்க மிஞ்சினோம் சலவங்கூர ஊனானே பின்னரு மீமிஜடி இன்னடி ஜாங்க மடனே கோபத் நான்டீன் கோபத்து மிஞ்ச மீமி குஜனே ஊனானே பல் ஊனிங் பலோ சளு விளைஞ்சாங்க கோபத்திடு மிஞ்சிட்ட பல் சுழலை லோங் கோபத் எங்க பல் ஊனானே பீன் எங்க ஞாயிற பல் மீமி செஞ்சல கோபத் நான்டீன் ஜாங்க இன்னடி ஜாங்க மீண்டு வரேன் என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குடி புற புல்கானே டுவெல் கோபத் நைன்டீன் பீஞ்சா மணஞ்சா யாப்பா புயபல் மடலை மீறி மீமி விழுவாரக்கான போல் நின்று கோபத் அங்கே எங்க பல் மட அங்கே சாடி விழாங்க மண் புறோ எங்க கூட்ட மண் விழாங்க மணன்கோ மீமிஜிடு நீ மணன் ஞானுகோ பயமனன்கோ மணல் மண்டல் மீமிஜடு புயமன் வண்டோ மீஞ்சிடு கவுபட் நீல் லன்கு மண்ட அங்கே ஜவுளு வளஞ்ச் சங்கமன் மட கவுபட் மீஞ்சடு இனிடு நீரில் பா ஊழு ஒன்றனு புறு ஊழுக்கு ஜோமண்ட புது இனிடு கவுபட் மங்களில் பழுவுங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கருணஞ்ச புதுப்புல சூம் குஜலைங்கனே இனிடு மீமி மண் மடலை அண்ட் மீமிஜிடு ஜரோ மண் மன்னன் பழிமன்கோ உங்கச்சி என்ற தெலங்கூருல ஜ ஹெல்த் கே ஒர்க்கர்